அது துச்சா உள்ளு மினுவு எனத்தோ 30% சிரல்தே ஒன்று அல்லுனி அனுவுங்க நிகப் பசித்துமி 30 ஒக்கோனிங்க 6 கூகாரு உள்ளு மினுவு எகர நேர்த்தோ சிரக்கில் அல்லுனி உன்னுச ஒக்கோனிங்க 4 தலோகிவா உள்ளு மினுவு எனத்தோ சிரக்கில் அல்லுனி உன்னுச அனுவுங்க நிகப் பசித்துமி 20 ஒக்கோனிங்க 5 ஒக்சுக்தோ Udumi sekini kalau niak tu, nuwe arak paldiru ni unusha, anu ringa niga pasi tumi 20, ukuninga 6. Kau lukto, udumi sidal deru ni niak tu, nuwe arak luni 30%, sidal deru nasi kanyang miruni, ukuninga 9. Tako taba, kival lumi sidal kanwin niga niak tingi, temari, tusakan na kain nagararo luta, Vi valde ju det rinne om, siden du var med, Kavisa.